0: ஹாய், நான் காரவேல் அவிங். சைபர் அவகாஷி லாங்கிய ஹதகஸ்ம லைவ் எஃப்எம்
1: livefm.lk.

0: பக்க விதங்களை சவச பகை ஹத்தலிஹை www.livefm.lk ஹித பீனவன ராசா
1: Live FM.

0: soothing.
1: Live FM. விலா பாந்தரது கை லங்காவே விலாவேன்.
2: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம. Live FM.